0: எல்லா பல்லையும் தேக்காய் வினாடி தொல்ல
1: சிலோன் கிரீன் லைஃப் பிளான்டேஷன் பிரைவேட் லிமிடெட் ஐம் கோயிங் டு லிவ் எ நியூ கிரீன் லைஃப்
2: ராஜ் பேங்கோக் சுரக்ஷித பாவய இயலம ரெக்கவரனே சமகின் ஸ்தாவர தன்பத்து சந்தா இயலம பொலிய ஆர்டிபி பேங்குவின் பிரசங்க வேதிக்காவை சஜீவி அத்தகீம லக்ஹண்டு கீரஷ்மி